ஜாதன் ஜாவிஸ்கா பரஞ்ச என்ன ஜாபித்தவர் ஹர்சோ கோ கிசைவியாவது ஜவை ஆபனு ஆப ஆப் பார்வம் தம்மோ கா கிசோத பரம் ஆபனு கேலே ஆபர்த்தி ஜா நான் கண்ணே ஆர்ந்தது ஜா ஜாப ஹோவத பிரவ கேவல தனி தம்பன் முத்கோ கிஸ்கோ கரீம்